0: போயிட்டு சியலு கௌரவேவே வாய்க்கேன
1: சோதேஷே பாலுது
0: எவிட்ட வெடி மஹல்லோ 24 தினா துன்வன ஸ்வர்கே சியோன் ஹி உம்ஹாஸ்கே சிங்ஹாசனே இதிரியே சிதிதா வெடி மஹல்லன் 24 தினா ஸ்வகிய கிருலு பிமதமா தேவியன் மார்ச் இதிரியே வெந்த வெட்டிபின் ඔබ සදා කාලෙන් සදා කාලයට ගෞරවේ ලබන්නට සුදුසු දෙවියන් වහන්සේ

0: எவிட்ட ஜீவமான சத்துயன் சதரதே நா காயனா கரபின் சிட்டியாவுது சிடின்னாவுது மது சிடின்னாவுது எக்கம ஜீவமான தேவியன் வார்சேட்ட சியலு கௌரவே வேவாய் கேன
1: சோதேஷ்யாலுக்கு
0: எவிட்ட வெடி மஹல்லோ 24 தேனா துன்வன ஸ்வர்கே சியோன் ஹீ உம்வார்சிகே சிங்காசன இதிரியே சிடின වැඩි මහල්ලන් 24 දෙනා ස්වකීය කිරුළු බිම දමා දෙවියන් වහන්සේ ඉදිරියේ වැඳ වැටෙමින් ඔබ සදා කාලෙන් සදා කාලයට ගෞරවේ ලබන්නට සුදුසු දෙවියන් වහන්සේ

0: ஹல்லேலூயா. எவிட்ட ஜீவமான சத்துயன் சதரதே நா காயனா கர்வின் சிடியாவுத சிடின்னாவுத மது சிடின்னாவுத எக்கம ஜீவமான தேவியன் மார்சேட சியலு கௌரவே வேவாய் கேன
1: சோதேஷ்கே பாலுது.
0: எவிட்ட வெடி மஹல்லோ 24 தேனா துன்வன ஸ்வர்கே சியோன் ஹி உம்வாஸ்கே சிங்காசனே இதிரியே சிடிதா. வெடி மஹல்லன் 24 தேனா ஸ்வகிய கிருலு பிமதமா தேவியன் மார்ஸ் இதிரியே வெந்த வெட்டிபின் ஒப்ப சதா காலேன் சதா காலேட கௌரவே லபானட சுதுசு தேவியன் மார்ஸ்